பரமே நமாஸ்தனர் தேசே நமாஸ்தனர் பேசே நமாஸ்தனர் நாமே நமாஸ்தனர் காமே நமாஸ்தனர் தாத்தே நமாஸ்தனர் காத்தே நமாஸ்தனர் தூத்தே நமாஸ்தனா பூத்தே நமாஸ்தனா லோகே நமாஸ்தனா சோகே நமாஸ்தனர் தாப்பே நமாஸ்தன் தாப்பே நமாஸ்தன் திருமானே நமாஸ்தன் நிதானே நமாஸ்தன் அகாஹி நமாஸ்தன் அபாஹி நமாஸ்தன் திருவர்கே நமாஸ்தன் அசர்கே நமாஸ்தன் பிரபோகே நமாஸ்தன் சுஜோகே நமாஸ்தன் அரங்கே நமாஸ்தன் அபங்கே நமாஸ்தன் கமே நமாஸ்தரமே நமாஸ்தன் ஜலாசிரே நமாஸ்தன் நராசிரே நமாஸ்தன் ஜாத்தே நமாஸ்தன் அபாத்தே நமாஸ்தன் அமஜ்வே நமாஸ்தன் அமஜ்வே நமாஸ்தங் மஜ்பே நமாஸ்தாஜ்பே அதேசங் அதேசே நமாஸ்தங் அபிசே நமாஸ்தங்கர்தாமே நமாஸ்தங்கர்காமே நமாஸ்தங்கர்தாமே நமாஸ்தங்கர்பாமே நமோ சர்வகாலே நமோ சர்வத்யாலே நமோ சர்வரூபே நமோ சர்வபூபே நமோ சர்வகாபே நமோ சர்வதாபே நமோ சர்வகாலே நமோ சர்வபாலே நமாஸ்தாஸ்தேவ நமாஸ்தங்கபேவே